0: திவேஹி எஃப்எம் 91 மெகாஹெர்ட்ஸ் திவேஹிங்க முனிஃபுய் ஃபில்வை தினமுக அபதுஸ்
1: நுவதியேக மெகாஹெர்ட்ஸ் திவேஹி எஃப்எம் அபதுஸ் எம்மெகாதுகா.

அதி எகமனாக ஐஃபத் தெருக்கம் ரக்கா தெரு குரவி கமன எபஹி மரியம் கிஃபானு ஹந்த் மகுராஷ் ஃபஹே திமன் ரஸ்கலாங்க ரூஹ் ஃபுளும் எகமனாய ஃபுமல வீமே அதி எகமனா ஆய் எகமனாக தரிகலும் ஐசா கிஃபான் ஆலம் தகவா ஹெக்கெகம்கா திமன் ரஸ்கலாங்க லெவ்வீமே.

திமன் ரஸ்கலாங்க ஹலாக்கு குரவி ரஷக்கு அஹுலுவரிங் எம்புரி துனிய நான் கம ஏ உரங்கே மச்ச கண்டாளுவாஃபாவே.

கலேகுஃபான் விதால் வாஷ் திமங்கலேகுஃபான் வஹி இவ்வவா கங்கஷவரி தியப மீஹுங்க இலாஹகி இக்கௌவந்த இலாஹ கமஷி ஃபஹத்யப மீஹுன்னி இகங் கபூல்கும் இஸ்லாம் வா பயங்கியே.